விவரணங்களை சுற்றி நான் செய்ய கொடுத்தேன். தமிழ் பார்த்து சரித்திரம் சொல்ற மத்த